குன்னே ஹம கஷவரும் தியபா மீஹுங்க வெரி ரஸ்கலாங்க ஹதரத்தும் ஹக்கு தீனாகின் ரசூலா தியபா மீஹுங்க காத வடாகின் ஃபி ஃபஹே தியபா மீஹுங் ஈமாம் வாஷ் எகோ தியபா மீஹுன் நங் ஹேவ் கம்புடு அதி தியபா மீஹுங் காஃபிர் வானம தன்னாஷ் ஃபஹே ஹம கஷவரும் உடு தகாய் பிம்கா வாஹா தகிச்சே மில்குவே ஒடுகம் வனி அவ்வாஹே மொளத்தென் ஒடுகம் வா ஹக்கீம் வந்த கலாங்க கம்கா அல்லாஹ் ஒடுகம்பே.

நீ முகமது ரீஹான். அழுகனுக்கு அடுத்து எஸ்தவணி நுவதியக்கம் மெகாஹாட்ஸ் திவஹி எஃப்எம்மே.